பாரத் மாதா ஜெகை. சர்வசக்திமான ஓ சர்பதயாலு, தாங் ஸ்ரீ சரணா கமல மோரா பக்தி போதா பிரணாம் ஜானா உச்சி. ஜெய் ஜெகநாத். டுடே ஆன் தி அகேஷன் ஆஃப் தி 15th கிராஜுவேஷன் செரமனி ஆஃப் தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நைசர் புவனேஸ்வர், தி டிக்னரிஸ் ஆர் ஷேரிங் தி டயாஸ் வித் மீ, அவர் ஹானரபிள் கவர்னர் ஆஃப் ஒடிசா ஸ்ரீமான் ஹரிபாபுஜி, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா ஸ்ரீமான் மோகன் சரண் மஞ்சிஜி, ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீமான் தர்மேந்திர பிரதான்ஜி, ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் இன்